ஆடவு நகின கிரில்லில கெல்வீம் செட்டுங்கிறு குய் புல்கப்லான பாய்த்து சிஸ் கிரில்ச யாவுக்கு ஆய்த்து த புக்க பைக்க முனேஸ் நிதோய்சி மலாய் நேன் சுர்னுவைய செர்வால் யுக்ஸ் யுள்யத்துத் பைக் மக்னேட்டிக் பண்டி கிர்வால் ஒன்ன ரொக்துனுத் லைக் ei näisin jala jälki, ei lilli eikä pärki, ei nuttu silmimärki, mul selkeä.